0: Qatar's happiness frequency.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Sunoh 91.7 FM.

0: கதாஷ் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7 FM.